0: தசமபா 95.7 லக்கண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கைய ஹண்ட
1: விலாவ பெறவரு 9 வினாடிகாய்
2: விலாவ ஒப்ப வைத்த கிண ஆவே
3: வார்த்தா பிட வார்த்தா தபனு கூட்டி அட்டே என்எல்பி தனனிதானே நுத்ரையின் ரதே சம்வர்தனேட தேவந்த சக்தியக் பெமின் ஒபத் தினவா ரடத் தினவத தனனிதானே விலதீகின ஒபத் கூட்டிபத்தியக் குவான்

0: Flashlight.
1: அப்பயே அவசான வினாடிக்கு இப்பயே இன்னே அப்பயே மே விசேஷன் டெங்கு மார்தன வியாபத்தி சம்பந்தம் ஸ்ரீலங்கா ராஜ்ய சமக சம்பந்த வில ஸ்ரீலங்கா ரத்துகுருச சமாஜ விதிகிட்ட கரண காரியபாரிய பிலிபந்தவ சா ஓன்கே வெடபிலிவல பிலிபந்தவாய் ஓன் ஒபோ தனுவத் கரே முகத சுவாதின ரூபாயினி மாத்தியஜாலய ஹெம பயக்கட்டம மினித்து கிஹிபியாக் தப்பர கிஹிபியாக் வெங்கரணும் ஒபட டெங்கு பிலிபந்த சீபாத் கரண முகத அப்பி விஸ்வாச கரண மைக் அப்பே ஜாதிக வககீமாக் கீழ எனிசா கிசிம பெலம்புவீமகின் தொரவ அப்பே குவான் காலே பாவிதா கரல ஹெமதிசிம் அப்பி டெங்கு மர்தனே வெனுவின் பிரமுகத்துவை லபாதுன அப்பே மாத்தியஜால சேலும நாளிகா இத்தின் ஏ பிலிபந்தவ மதக்கரண கமங் அவசான வசின் அத்தவசே அப்பித்தக சம்பந்த உன ஸ்ரீலங்கா ரத்துகுருச சமாஜே வெடசட்டான் பிரதானி கங்கா காரியவசம் மகாத்மியத்திக்க மே பய தெக்கக காலே டெங்கு சம்பந்தேன் ஒபட டெங்கு மர்தனே சம்பந்தேன் டெங்கு வலின் வெலகியம் சம்பந்தே ஒபட உணந்து அக்கதி கரண தமாய் அப்பி மே பய தெக்க வெங்கர இத்தின் அப்பி அந்திம வினாடி கிஹிபேன் அப்பிட கியன்னகோ அவசான வசின் கங்கா மகாத்மிய அப்பி தவ தவசக சம்பந்த வெல்லா மேக பிரகதிய சஹா ஒப துமியலங்கே ஆயத்தனே மெதிஹத் வெல்லா

ஓகே உதய தாயா வினாடி விசித்துனாய் ரவீந்திரத்துக்கு மியூசிக் கராஜ் ஆகினே மே பத்திர கட்டி குடாக்காவ மம்மி கல்பனா கரே மட்ட கோல் கண்ணிக்கோ வீடியோ கோல் கண்ணிக்கோ அது கேட்க வீடியோ கோல்ஸ் கண்ணிப்பா ஆன்சர் கரானே பிந்து ஹத்தாய் பிந்து ஆய் துணாய் அனு துணாய் பஹாய் அனு துணாய் ஹத்தா பே நம்பிக்கு வியூர்த்தாய் அன்னே நம்பிக்கிட்டு மெசேஜ் கிருப்பு கட்டியும் ஆதரே மதக்கிறான் ஓனி பலம் அப்படி இஸ்தலாம் ஹலோ ரவீந்தியா ரவீந்தயா நிவே ரவீந்தியா குட் மார்னிங் மங் வந்தீங்க கோமது அதாவது மியூசிக் கராஜுக்கு வடிக்கணுங்க மங் இன்னைக்கு தமிழ் நிச்சு நிஷு மகே நம்ம வரதுப்புக்கு வரது வினக்கணக்கு வரதுவா நம்ம சமாவாக்கு என்ன திபுனா அபவா வரதுனங்க நம்ம மிக்கிற சமாவது என்ன வேண்டிய நிஷு தரஹாய் எத்தக்கு மீட்டிங் வாட்டி கோமது அது தப்பினோல அக்கண்ட ஹாகன தூள தென்ன மித் நதி அமந்தி மாத்தியா ஹேமாந்த் தி சில்வா அம்மா டிங்கிடி மேனிக்கே வகே மாயா நிவால் திலக்கு சிறு சிதுவாக்கா நுஹாரி ప్రణాందు అనుమాక్కాయ్ వగేం ప్రభానంగి గామిని అయ్యా ఎక్కమ మెనికి తమ దడంగ స్లందిన మరి మెసేజ్ ఎక్కక్ దాలా తీయని అవత్ ఎక్కుతు కరగన్న గడక ఆదరేం ఎతెక్కమ బర్త్ డే విషయ కక్ తీయన దేయనే దేయనే ఒమన్ లెమర్ మెసేజ్ ఎక్కక్ దాలా తీయని ఆగే అమ్మగే బర్త్ డే క కియలా ఏ వెనువెన్ పెమిన్ బందెన్నై పెమ్ కతా కియన్న సిందు దెన్న పులంద కిల హన ఎహెమ ఇల్లది బ్యాగ్ యాన బ్యా అమ్మ కెనెగ్ బర్త్ డే కక్ నేనే మమ ట్రై ఎక్కక్ దెన్నం యాన కలిన్ దెన్న బొమ సూతీ వగే అమ్మట హ్యాపీ బర్త్ డే కిల అపిత్ విష్ కర్నవా ලක්කන රේඩියෝ ITN මියුසික් ගරාජ් සුබ උදෑසනක් කියලා කියන සුබ උදෑසනක් කලාවතින් පැට්‍රික් කරුණාපාල ඉන්නවා යත් එක්කම ඈන් සහන් ෂෙවාන් ෂනෙල් රශ්මි දුව ලිලි මොනිස්ටායි වගේම මාවත් එකතු කරගෙන සිඳුවක් ගහන්න ඕනේ කියලා කියන ප්‍රෝග්‍රෑම් එක ලස්සනයි කියලාත් කියනවා Thank you so much ஹாய் சுதுனங்கி அப்படித்த லசனம் லசன சிந்துவா கோணி கொட்டியாக முடிங் நில்மினி குமாரி யாகி மகத்தியா ஜாலாத் பியூமி செவ்வந்திய வகையும் புத்தால காஞ்சுட சஹ அசங்க சூட்டி தங்கியா அகே நாதேவ் திக்கு கருகான்னு கேள கேட்க ஹெம்ம தாம கேனோ மங்க தானே மே நம்மட்டு மங்க ஆசாய் அகே நாதேவ் லசன நமக்கு நவல் எக்கா கீவா தின்னே கியார பிரேமவந்தியாட்டி அன்னே வகை கத்தமாய் தீயன்னே ஓகே தகட்ட தவ கவு தீன்னே ஹாய் ரவீந்தியா ஐம் லிஸ்டிங் டு யூ சுனில் தேன பந்து ಬೇನೊಲಿಂದಂಗ ಹಾಗಿನೇನೆ ಅಲ್ಲ ಕಾಪೆ ಕಾವ್ಯ ಮತಕ್ಕರಾ ಕೇನೆ ಕೇಳಕೇನ ಹಾಯ್ ಕಾವ್ಯ ಮಾವ ಹಾಗಿನ ದಿನ್ನೇ ಆವತ್ ಒಂದು ಗುಡ ಕಾತರೆ ಮತಕ್ಕರನ್ ಕೇಳಕೇನ ಪೆಸನೊಲಿತೇನೆ ಬಂದು ಒನ್ನೆ ಅವತ್ ಮಂಗ ಎಕತು ಕರೆಗನ ಎಲ್ಲ ಸಿಂಧು ಐಟೋ ಎತ್ತಿಕ್ಕ ಮ ನಿರ್ಮಲಾ ಇನ್ನ ತಿಯೊಣ್ ಇನ್ನ ಗಾಯಶಿ ಇನ್ನ ಮೇ ತುಂದು ನಮ್ಮ ತಾದರೆ ಮತಕ್ಕರನ್ ಓಣ ಇಲ್ಲ ಸಾಂಗ್ ಎಕಟ ಆಯ್ ತವಕ ಹೌದು ಮೇ ಚಟಿ ದೂರ ಅಪ್ಪ ಇಂದ ಅಪ್ಪ ಸಿಂಧು ಹಣ ಹರಿ ಮಾಸಾಯ್ ಲಕ್ಕನ ಮ್ಯೂಸಿಕ್ ಗರಾಜ್ ಎದುರಿಟ್ ಎನಕ ಆದರೆ ಬಲಾಗಿನ ಇನ್ನ ಕೇಳಕೇನ ಬಹುಮ ಸ್ತುತಿ ಒಣ ರಾಗಲಿಂಗ್ ಅರಿಮಾ ಅಮ್ಮ ಅದ್ರಲ್ಲಿ ಪೌಳೆ ಹೆಮ್ಮೋಮ ಒಯಾಗಿ ಹಂಡ ಹಣ ವೆಲಾವಟ ಅಪಿಟ ಸಿಂಧುವಾಗ ದೆನ್ನಕೋ ಕೇಳಕೇನ ಕಾಂತಿ ಮಿಸ್ತಮ ಮೆಸೇಜ್ ದಾಳ್ತೀನಿ ಬಹುಮ ಸ್ತುತಿ ಗುಡಾಕ್ ಆದರೆ ಅಮ್ಮ ಮಾತಾಕರಣೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಎತ್ತಕ್ಕಮ್ಮ ಹೊರಣ ಪತ್ತಟಿ ಅನ್ನೋಣಿ ಹೊರನಿನ್ ಮಾಲೋಸ್ ಮಾಲೋಸ್ ಅಲೆನ್ ಕಪಿಲ ಶ್ರೀಯಾಣ ಚರಿಂದು ಚಮೋದ್ ಪವಿಂದು ದುನಾಂಜಲಿ ಅಪಿ ಹಾಗೆ ನಿನ್ನೆ ಕೇಳಕೇನ ಮಾವ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಲಸನಾಯ್ ಕೇಳಕೇನೋ ಆಸಾಯ ಹಾಗಿನ ಅಪ್ಪತ್ತೆಕತು ಕರೆಗನ್ನ ಆದರೆ ಕೇಳಕೇನೋ ಮಾತಾದರೆ ಆಯ್ ಬೋ ಒನ್ ಎಡ್ಮಂಟನ್ ಮಂಗ್ ಯಾವ ಗುಡಾಕ್ ಆದ್ರೆ ಸ್ಪೆಷಲ್ ಏಕದು ಕರೆಗಾಲ ಹಾಯ್ ಹಾಯ್ ಯಾವ ಬೆಲಾವಿಟ್ಟು ನಮ್ಮ ಬೆತ್ತರನೇ ಇದೆ ಪ್ರತೊಮ್ಮೆ ಇನ್ನವ ಎತ್ತುಕೊಟ್ಟು ಬೋರ್ ಅನ್ ಬ್ಯಾನ್ ಆಫ್ ಮಂಗ್ ಅದವಾಗಿ ನಮ್ಮ ಹರಿಯಿಟ್ಟು ಕೀನೋ ಕ್ಯೂ ಅಕ್ಕಿಲ ಮಂಗ್ ಹೇತರ ಪ್ರದೀಪ್ ಮಧುಸಾಂಕಿನೋ ಶಿಹಾರಾ ದೇವದಿನಿ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಅಕ್ಕಿ ಪನ ಮಾವ ಲಸನ್ ಸಿಂಧು ಕಟ್ಟು ಕರೆಗಾನ್ ಕೇಳಕೇನ ಅನಿವಾರ್ಯ ಮತಕ್ಕರಣ ಸಮು ಚಾಮರಿ ಇನ್ನವ ಎತ್ತುಕೊಟ್ಟು ಕೃಷ್ಣ ಇನ್ನವ ಮೆನ್ ಮೇ ಕಟ್ಟಿ ಕೋಮು ವೆಕತು ಕರಂಗ್ ಅಪ್ಪಿ ಹಣ್ಣೆನ್ನೇ ಗಜದುಗೆ ಸಿಂಧುವ ಗಜದುಗೆ ಪ್ರಣೇಶಾಗೆ ಮಟ ಮದಕ್ಕೆನೋ ಅದ ಈ ಬಗ್ಗೆ ದವಸ ಕೇದೇನ ಮೆದನ ಹೆಸರ ವಾಡಿಲ್ಲ ಹೈಟಿಯ ಅದೇ ಗಜದುಯ್ ಪ್ರಣೇಶಾ ತ್ಯಾಗರಾಜ ಆನೇ ಇಲ್ಲಂಗಟ ಕೌದೇನ್ನೆ ಬಾಳನ್ ಗೆಸ್ಕಲ್ಲ ಮೆಸೇಜ್ ಜಗಾಕ್ದಾನ್ ಇಲ್ಲಂಗಟ ಮ್ಯೂಸಿಕ್ ಗರಾಜ್ ಒಲಟ ರವೀಂದ್ರ ತೆಕ್ಕಿ ನಮ್ಮೆಯ ಕೇಳ ಹಾಯ್ ಪವನ್ ಶಾಕ್ಯ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಕಹಾಪಾಟ ಮಲಕ್ ಮಾಟ ದುನ್ನಟ ಸಚಿನ್ ಬಂಡಾಡ್ ಮದಕ್ಕೆ ನಮ್ಮ ಸಿಂಧು

கதையை நுண்ணியன ஹட ஜோதி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியா.

அனத்த பாற வெளியும் பிடிச்சா இல்ல இப்ப துணு தென்னமாக்கி அப்பி மங்கல்ல காலிட்ட விஸ்கி போதலிட்ட காசி புதாலை கெவ்வே.